காய பரகிதேஸ்ய. பிரேமஸ்வரூபுல தயகல ஹயம், சத்தியமுத்தோ கூடின மாட, சேவத்தோ கூடின தேகமு, எட்டி பாதலகு எட்டி கஷ்டமுலகு குரி காதனி சத்தியான் குர்த்தின்சாலி. பிராச்சீன காலமு நுண்டி பாரத தேசமு உன்னத பாவமுலதோ உத்கிருஷ்டமைனட்டு கர்மலதோ திவ்யமான மனசுதோ தேதீப்யமானமான உதயமுதோ ஜகத்துனு அநேக விதமுலுகா போஷிஸ்து வச்சிந்தி. தேசகால பரிஸ்தல பிரபாவமுன புரஸ்கரிஞ்சுகொனி ఈ ఆధునిక యుగమునందు ప్రాచీన సంస్కృతిని విస్మరించి ఆధునిక సంస్కృతిని విశ్వసించి మానవత్వాన్ని మరచి దివ్యత్వమును చింతించక దానవత్వమునందే జీవితము గడుపుతున్నాడు మానవుడు.

காய பரகிதேஸ்ய. பிரேமஸ்வரூபுல தயகல ஹயம், சத்தியமுத்தோ கூடின மாட, சேவத்தோ கூடின தேகமு, எட்டி பாதலகு எட்டி கஷ்டமுலகு குரி காதனி சத்தியான் குர்த்தின்சாலி. பிராச்சீன காலமு நுண்டி பாரத தேசமு உன்னத பாவமுலதோ உத்கிருஷ்டமைனட்டு கர்மலதோ திவ்யமான மனசுதோ தேதீப்யமானமான உதயமுதோ ஜகத்துனு அநேக விதமுலுகா போஷிஸ்து வச்சிந்தி. தேசகால பரிஸ்தல பிரபாவமனு புரஸ்கரிச்சுக்கொனி ఈ ఆధునిక యుగమునందు ప్రాచీన సంస్కృతిని విస్మరించి ఆధునిక సంస్కృతిని విశ్వసించి మానవత్వాన్ని మరచి దివ్యత్వమును చింతించక దానవత్వమునందే జీవితము గడుపుతున్నాడు మానవుడు.